எங்கள் கோபத் மடலன் ஜலு அழைஞ்சாங்க. எங்கள் பீண்டூஜா மணிண்டூஜா ஏப்பாங்க பல மடலன் மிஞ்சி கோபத் ஜலு அழைஞ்சாங்க. எங்கள் மீமி ஜரோ கொஞ்சங்கள கூட்ட மடவஞ்சினுடைய மீமி கொஞ்சங்கள மட ஜலு அழைஞ்ச் புழங்க ஒழைஞ்ச் புழங்க ஒழைஞ்ச் மிஞ்சி மீமி கோபத் கழனியோட பீன் வந்து இன்னுடைய மீமி பல் மடலன் உள்ளுஜாலஞ்ச் பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனி சவுளிஞ்சுங்க மீமிச்சிடு கல்லன் வண்டி பல சவுளிச்சாங்க மீமி என் ஜலங்கோட மிஞ்சாங்கன்னு மீமிச்சடி பல ஊனானு மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்க மிஞ்சினோம் சலவங்குற ஊனானு பின்னரு மீமிச்சடி நின்றுச்சாங்க மழனி கவுபட் நான் தீன் கவுபட்டு மிஞ்ச மீமி குஜினி ஊனானு பல் ஊனிங் பலோ சலுவலைஞ்சாங்க கவுபட்டிடு மிஞ்சிட்டுல பல சுழலைங்கன லோங் கோபட் எங்க பல் உனனு பீன் எங்க ஞாயிற பல் மீமி செஞ்சல கோபட் நான்றிஞ்சாங்க நின்றுச்சாங்க மீண்டு வரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறிச்சான்னு நின்றுட்டு புற புல்காங்கன சுவல் கோபட் நான்றின் பீன்ஜா மணஞ்சா ஏப்பா புஜபல் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க பல் நின்றுட்டு கோபட் அங்கே எங்க பல் மட அங்கே சாடி விழாங்க மண்ணு போறோம் எங்கள் கூட்டம் மண் விழாங்க மண்ணானுக்கோ மீமிச்சிடு ஏ மண்ணன் ஞானுக்கோ பயமண்ணனுக்கோ மணல் மண்டல் மீமிச்சாடு புஜமன் வண்டோ மீஞ்சிடு கவுபட் நீல் லன்கு மண்ட அங்கே ஜவுள வளஞ்ச் சங்கமன் மடம் கவுபட் மீஞ்சடு நின்று நீரில் பா ஊழியோ ஒன்றன்னு போறோம் ஊழியோ குஜோ மண்ட புஜு நின்று கவுபட் மங்களில் பழுவுங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புஜுப்புல சூம் குஜலைங்கனே இன்னிட்டு மீமி மண் மடலைங் அண்ட் மீமிச்சிடி சரவு மண் மன்னன் பயமன்கோ உங்க சலங்கங்கூர் உள்ள ஹெல்த் கே ஒர்க்கர்